ஹர்ஷமுகூர்ச்செடி யோக வித்யகுன் சாகிலமுருக்கினேர்வகுனு சாகுடு முந்துக்கு தானி நேர்ச்சினன் போகமே. ஸ்ரீ கூச்சபட்ட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி గారు యాకమూరు. ప్రేగులు శుభ్రమై చెలగు పీల్చిన వాయువు రక్త